0: தூங்குவி தூங்குவி தூங்குவி
1: தூங்குவிழஞ்சராயடி முறை மோனாதி நலரங்காயிரே மலங்க அறை அணிமரா கலஞ்சராயடி முறை மோனாதி வயிறுவனே மலங்க
2: Piyobok mak tiyang ulo sabi na yung to matunga ma kiamat kure awa tiyang ulo yulong radio ngon.